வரம் அமினு கோவோ கம் கம் கம் சரணிக்கு வந்தியே சோ Let me get you one love, you know I'm better.